சத்கதாய் சோக்குல பெய்லா புர்கா மிர்கா தீர்த்தா தட்டாமே கா கேத்தா தீபாலோ மண்டலா கல்டாமர் பண்டா அண்டு திஜேர் உத்புஜா.

0: ஜுவாலி சுவாசத்தி பாடப்பா
1: நான் சித்தி நான் பின் கேட்டு காக்க தந்து மகிழா பயிலா லக்னே கியா நங்கியா லக்னா பிரவான் லக்த பிரதி தான் லக்ஷூர்த்தி சங்கராம் ரண மே சூட்டே பிராண் லக்ஷூர்த்தி லக்யான் தியான் படியே பாட் பிராண் ஜின கர்த்தே கருணா கியா லிக்யா ஆவண் ஜான்.